தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தத்தரி ததனு தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத திமித்த தக்க